வேசை ஆஸ்திரேலியா கேதசார் நந்த வேஸ்டேட்லே உலமண்டி பண்ணுவா தன்று முன்னாக பூபாலிலே உமை தேமுத் பவுனி நாத்துக்காரி நம்ம தானிக்குவோம் நீ ஒத்தி தங்கணும் மசுமாசு நம்ம தானிக்குவோம் நாவாலி பண்ணுங்க நீ கராவன கிலோ தன்று முன்னாக பூபாலிலே உன லிவர்பூல் சிடி சர்ச் நாவாலே உன கே என்ன சுவாமி திகுணம் தங்கவுன கே என்ன வாரோ தேகி திகுணம் நந்த வெங்கராவி தன்று முன்னாக சேமத்தி உமை என்ன இவ்வளவு மாத்த நாவாலே உன்னு அந்த தோக்கோன திகுணம் நந்தங்கவுன Dwi'n mwy fyddi sy'r nain, da sa'i fi gyntaf ag ydi gwrna ddyn ni dwrang yn yma ddaka ni sy'n gynnu yn dau. Dwi'n ond yma sy'n dwrang fi nawr fel efo na nôm yn iloloma, cef i fod atal yn sy'n gynnu yn dau, nawr fel efo na maddaw fi nac, nawr fel efo na ddagadag fi nac, nawr fel efo na fale, na fi yma rwy, gata gata ni'n bwla, dyn ni'n batan batati yw'n yn raci. Cef i sa'i fi maswle gyti yw'n matag ni cua, mwni toman ati yw'n nôm ni fi yma rwy, nôm ni fi tango maki. Suleti kuna mbule vinaka, suleti kuna kukwa mike mkara vina ni mami itavi na lomani vale, kununi dhagadhaka. Nisya wani ni mami vio kani kede sara, ki mami vaga dhore tiko na lomamu ni vuru vure na singa dindai. Vaka lunga tagana ni mami vito kani, na wale vituranga nela tambu. Kunina vaga bulidi ki mami, kabaya nreti ki mami tiko na ngauna ki mami sando ni ngo. Kena kloko ni ngauna, kena nomani veke vivi, kena ni mami mbule andundua kede sara, na wale vina mbule nganga. Sabah ini mina tak tiga nombula, binaka nombula kau kuat bagaimana? Kau ni bivak ni, kau ni sulit nak muat binaka, kau ni sulit nak berdin. Saat tak kau don don ngam bivik kemuni, kemulavet na itu muni nama tangan istingan dendai. Bos bivik mami turang nelta, mana kumuni tisu nani mami turanga, kau bukan bula don donga. Amin. Oleh bivik anda nan anda lesoni, matang ni kau nama diu nake nawasi tulu. Ne mata ni vitu na tikina. Ia nangu na kuya salak mai ko choni. Ndo vi papite staki. Ka do vunau elomu ni vunua mai chutia. Ka kaya ndo vi vutu ni ni saa volea ka na mata ni tuva olo malai. Kwa yango saa vosa kina kwa isia na profita ka kaya. Ndo mona indua saa kadikadi elomu ni vunua. Ndo dharamaka na sala i chova. Da kava mindundu na nona salatu. Iko choni yango saa vaka isulu. Ena hutika ni kameli, kavau e tolona na waa kuli ni manumana. Kasa kena kakana voli na vondre, kena oni ni wikau. Asa lako mai wako ira na kaituru selemi ki chutia todoko, kena asana todoko voleka kena churtani. Arsa papitisutaki, ira kedenga ena churtani, nila savaka tusatiko na non rivalvalda. Yenisa reida kukoya, Ersalio hunga na farisi keni tokani se toki. Ersala kumai kina nona papitiso. Sa kaivira, ui kemundou na kawa ni ngata. Kodhi sa vaka salatagi kemundou. Mundou nrota ni mai. Na dhundru sa lako tiko mai. Ukoya ngo, mundou buo taka na buo ikili kili kene vivu tuni. Bakalunga tawi kenda na turanga na nona vosa. Enda na vitumbirikina ena mataka ni singa nindai. Na mbula na ichoni na ndovi papitashitaki, okoya ni ototi ni profita, ena itubutuba wako profita na viala lati makawa, etuwa na kalou, kathivi kwa na kalou, me wakarautaka na nona sala na mesaya, na turna ngo chisu, nisa wakarautando mai. Prote ono na mbula na tanru ni ngona, na nonrondu isudu, rona, tamate ni kalu lilivu ongo. Ka liu tiko mai yo choni, me waka e dhubu to waisea na profita. Ni bera ni na tandomai na mese, indue na liu tiko mai vua. Okoe indua na ndomo, na kathikathi voli, na vuno voli, na lomo ni likutu, na lomo ni vonua. Kanona i vuno voli, nona i tukutuku, do dharamaka na sala i chob. Dakawa mindundun, nona visa latu. Ya na mbule mbule tako choni, mbule waka profita, Kandambe ya dhokwa ya na wali ni wala wala livo ya. Ke Israeli. Me wakarutaka na nona tandumi na turanga. Chishu. Mesa ya. Rao ninda raitha na yale ala ni mbula ni choni. Ni vya toto watatiko na nonda mbula. Watamatalotu vakaristo ya nangune ni kuwa. Tiku vikenda na kathi ni profita. Kathi vaka profita kathi viki no choni. Sati kutelanga vikenda na tomata pa mbota ena singa dindai. Baleta ni alo tambu ni kilo e alo ni profit.
Spirit of God is upon